இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம், பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும்.
1: வஞ்சகனின் பொய் ஒழுக்கத்தை அவன் மனமே எள்ளி நகைக்கும்.
2: A good inner conscience will reject evil-hearted hypocrite.
0: பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம், எற்றென்று ஏதம் பலவும் தரும்.
1: துறவிகளின் பொய் ஒழுக்கம் துன்பங்களை கொடுக்கும்.
2: If your renunciation is pretentious and hypocritical, you will not be able to escape the endless torture of your own conscience.
0: மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர்.
1: அகத்தே தீமையும் புறத்தே தூய்மையும் உடையோர் பலர் உளர்.
2: Many people who appear holy are in fact very sinful and corrupt.
0: மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது.

0: திருடும் நினைப்பே தீமைதான்.
1: Even the temptation of wanting what belongs to others is a sin.
2: களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும்.
0: திருட்டால் குவிந்த செல்வம் நிலையாது அழிந்தே போகும்.
1: Wealth accumulated by theft and fraud disappears quickly.
2: அளவறிந்தார் நெஞ்சத் தரம் போல நிற்கும், களவறிந்தார் நெஞ்சில் கரவு.
0: நல்லோர் நெஞ்சில் நன்மை, கள்வர் நெஞ்சிலோ வஞ்சம்.
1: Goodness lives in the heart of the person who has the right sense of values, and fraud lives in the heart of the person who has no morality.

0: என் வாழ்க்கையில வந்தது மூணே மூணு லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
1: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
2: நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காதான்.

0: ஆனந்தி, ஆனந்த், ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும்

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கம், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் மற்றும் வாஷிங்டன் வட்டார தமிழ் இலக்கிய ஆய்வுக் கூட்டம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் திருக்குறள் கட்டுரை போட்டி. இப்போட்டியில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் அமெரிக்காவில் வசிக்கும் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புக்குள் உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியராக இருக்க வேண்டும். இப்போட்டிக்கான கட்டுரைகளை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் மார்ச் 31, 2022. இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதற் பரிசாக 1000 அமெரிக்க டாலர்களும், இரண்டாம் பரிசாக 500 அமெரிக்க டாலர்களும், மூன்றாம் பரிசாக 250 அமெரிக்க டாலர்களும் வழங்கப்படுகிறது. மேலும் போட்டியின் விதிமுறைகள், தலைப்புகள் பற்றி அறிந்து கொள்ள www.tsgwdc.org என்ற வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க வலைதள பக்கத்தை பார்க்கவும். நன்றி.

0: என்னடா
1: என்ன சொல்லணும்?
0: மாலாக்கா, ஐ லவ் யூ. ஒண்ணு இல்ல.
1: ஏய், சிரிக்கிறீங்க தம்பி? இன்னொரு வாட்டி சொல்லுடா.
0: மாலாக்கா, ஐ லவ் யூ.
1: ஏய், சிரிக்காதீங்க. உங்களை யாருக்காவது இப்படி சொல்லணும்னு தோணுச்சா? என் தம்பி என்ன சொல்றான்? அவன் சொல்லும் போதே மாலாக்கா ஐ லவ் யூ சொல்றான். என் தம்பி அக்கா என்ன அவ்வளவு லவ் பண்றான் இல்லையா செல்லம்? வாங்க. அட, சும்மா வாங்க சார். நீ ஆசை தம்பி, வாடா.
0: உட்கார். ஏங்கா, எல்லாரையும் அடிப்ப, என்னை மட்டும் அடிக்க மாட்டேன். எல்லாரையும் திட்டுவ, என்னை மட்டும் திட்ட மாட்டேன். என்னை பார்த்து பார்த்து சிரிப்ப, ஆனால் எனக்கு மட்டும் ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டேன். ஏங்கா, இந்த ஊரில் இருக்க எல்லாம் காலி பசங்களும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் பண்ணக்கூடாதா?
1: இந்த ஊர்லேயே நான் லவ் பண்ணுற ஒரே ஒரு ஆள் நீ தான்டா. நானும் என் தம்பியை அவ்வளோ லவ் பண்ணுறேன்.

சந்தனத்தை கரைச்சு தாடா கண்ணத்துல பூச, தட்டு வரிசைய பிரிச்சு விடா ஊரே முறைச்சு பாக்க.

0: சொல்லு,
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
0: கருப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
1: பொறுப்பா நீ கொஞ்சம் வழி சொல்லு,
2: என் குழந்த கூட வழி சொல்ல,
1: கூட வழி சொல்லு,
2: எனக்கு பாட்ட நீ பாட்டு,
1: தம்பிக்கு நீயே வழி காட்டு,
0: அது எங்க ஊரு அந்த பக்கம் வேலை எல்லாம்.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. அதைத்தான் சொன்னேன்.
1: கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன்? ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம்.
0: நிறுத்தடா, உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா.
2: வணக்கம் அரசே. மன்னா, என்ன
1: தூங்கி விட்டேனாம்? அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள்.
2: அப்படியா?
1: என்ன உப்படியா? வாரும் அமைச்சரே, வாரும்.
3: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23 புலிகேசி பராக் பராக் பராக்.
1: கவனித்தீரா?
2: எதை மன்னா?
1: இவன் பாடிய துதியை கவனித்தீரா?
2: இல்லை மன்னா.
1: நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு.
4: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர்.
1: இப்பொழுதாவது கவனித்தீரா?
2: ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா.
1: நீரெல்லாம் ஒரு அமைச்சன், ராஜகுலம் துங்குவை விட்டு விட்டானா?
5: விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை
2: வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன்.
6: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
1: குற்றமர கற்று அதன்படி நிற்க வேண்டும்.
2: Whatever you learn, learn it flawlessly. Then practice it and live by it.
0: எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு.
1: எண்ணும் எழுத்தும் கண் ஆகும்.
2: Numbers and letters are like two discerning eyes by which to make the best of life.
0: உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழி.
1: மகிழ்ந்து கூடி ஏக்கத்துடன் பிரிவர் புலமையாளர்.
2: Learned poets meet with great joy and part with heavy hearts full of good memories.
0: தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு.
1: கற்க கற்க அறிவு ஊற்றாய் பெருகும்.
2: The well springs as you dig deep. So with good education, knowledge gets deeper and wider.
0: யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு.
1: கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. இறக்கும் வரை கற்றலே நன்று.
2: For the truly learned, every land and town is his own. This is why we should keep learning until death.

0: பையில 10 பைசா இல்லாத நேரத்துல பசி கபகபன்னு எடுக்குது. பகவானே, உன்னை நம்பி ஹோட்டலுக்குள்ள வந்துட்டப்பா, வெளியே வரப்ப மனசு வகரு நிறைஞ்சு போகணும். வாங்க சார், சப்ளை சார், வாங்க.
1: என்னென்ன
0: ஐயோ, ரேகையெல்லாம் அழியற அளவுக்கு நக்கிறானே.

நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நேர்கள் இப்பொழுது முதல் மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். தமிழ் திரை இசையுலகில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி நாங்கள் அழைத்து வரும் சிறப்பு நிகழ்ச்சி இது. இதோ எங்கள் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கிரேஸ் ராஜ்ரியுடன் மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி உங்களை நோக்கி. எங்கள் கிழக்கு பிராந்திய கலிகத்தில் இருந்து உங்களை நோக்கி வருகின்றது மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு.
1: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
2: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
0: உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு.
1: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
2: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
0: எனை மாட்சித்தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்.
1: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
2: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
0: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளம் தரு நாடு.
1: பிறரை நாடாது தன் வளம் உடையதே நாடு.
2: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
0: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
1: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
2: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

நாய் பிள்ளை கண்ணியமுதே கண்ணம்மா பேசும் பொழுச்சு திறமே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு globalcenterforsitha.org என்ற இணைய முகவரியை நாடவும். உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க, அடுத்த பாடல் இதோ. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம். வாங்க, அடுத்த பாடல் இதோ.

0: சரி போ பாராசாமி பாடு.
1: Yeah, I guess it's on me.

Ese perro Samo Nali Sanetica Saurema.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
2: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஸ்நாக், பொட்டேட்டோ ஸ்நாக். இது ஒரு வெஜிடேரியன் டிஷ், ஈஸியாக எங்களை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்யக்கூடியது. நிச்சயமாக பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியாக்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லாட்டி இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. கஷ்டப்படாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கோ அல்லது சாப்பாடாகவே கொடுத்து விடலாம். ஃபுல்லான ஒரு மீலாக இருக்கும் அது. இப்போ அதை செய்கிறதுக்கான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டேட்டோ ஒரு மூன்று உருளைக்கிழங்கு, மூன்று நல்ல உருளைக்கிழங்கு வாங்கிக்கொள்ளுங்க. இப்படியான பொருட்கள் செய்யறதுக்குள்ள செய்கிறதுக்கு நீங்கள் ஐடகோ பொட்டேட்டோ வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும், அல்லது ஒயிட் பொட்டேட்டோஸ் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். மூன்று பெரிய பொட்டேட்டோஸ். இதுக்கு கூட போடுறதுக்கு ஒரு அஞ்சு பிரெட் ஸ்லைஸ், ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு மூன்று பச்சை மிளகாய், கால் தேக்கரண்டியிலிருந்து அரை தேக்கரண்டிக்குள்ளே காஷ்மீரி மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகமும் மிளகும் சேர்த்து சம அளவில் எடுத்து இடித்த தூள் ஒரு தேக்கரண்டி, இஞ்சி உள்ளி பேஸ்ட் ஒரு தேக்கரண்டி, கருவேப்பிலை ஒரு நட்டு, பிரெட் க்ரம் தேவையான அளவுக்கு, முட்டை ரெண்டு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு அதை ரவுண்ட் ரவுண்டாக 2-3 inches அளவில், அல்லாடி ஒரு 4 துண்டாக அதை ரவுண்டாக வெட்டி கொள்ளுங்க. 4 ரவுண்ட் துண்டாக பெரிய உருளைக்கிழங்க வெட்டி கொள்ளுங்க. எல்லாம் ஒரே சைஸில் இருக்கணும், மேக் ஷுவர் பண்ணுங்கள் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கணும். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பும் போட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சா பிறகு இந்த வெட்டின உருளைக்கிழங்குகள் அதுக்குள்ளே போட்டு 15 நிமிஷம் சரியாக கிளாக்ல செட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாக்ட்லி 15 மினிட்ஸில் அது பர்ஃபெக்ட்லி குக்ட் ஆகிரும். அதுக்கு பிறகு அதை உடனே எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே விட்டு வைக்கக்கூடாது, உடனே வடித்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற விடுங்க. அந்த ஆறுற நேரம் நீங்கள் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பச்சை மிளகாயையும் வெட்டுங்க, கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக வெட்டி கொள்ளுங்க. ஏன்னா அப்படி இலையா போடைக்குள்ள பிள்ளைகள் வாயில் வந்தால் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் கருவேப்பிலை சாப்பிட்றது சரியான நல்லா பெரியாக்களுக்கும் சரி, சின்னாக்களுக்கும் சரி, முடிக்கும் சரி, சுகர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கருவேப்பிலை. அப்புறம் நாங்கள் ஆட் பண்ணலாம் வடிவாக, குட்டி குட்டியாக அரிஞ்சு நீங்கள் அதையும் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு பவுல் எடுத்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் போடுங்க. போட்டுட்டு கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், பெருஞ்சீரகம் மிளகு இடித்த பவுடர் உப்பு எல்லாம் உண்டா போட்டுட்டு அதை பிசைஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பிறகு மேஷரால் இந்த உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி கொள்ளுங்க. இந்த கட்லெட்டுகளுக்கு பேட்டிஸ்களுக்கு செய்கிற மாதிரியே மேஷ் பண்ணி கொள்ளுங்க. மேஷ் பண்ணினா பிறகு அதை இதுக்குள்ள போடுங்க. போட்டுட்டு இந்த பிரெட்டை, இந்த ஸ்லைஸ் பண்ணின பிரெட்டை கரையெல்லாம் தட்டிட்டு கரையெல்லாத்தையும் எடுத்துட்டு விருப்பினாக்கள் நீங்கள் கரையையும் போடுறேன்னா போடலாம். ஆனால் கரையை எடுத்துட்டிங்கன்னா அந்த பார்க்க உள்ளுக்குள்ளே அந்த ப்ரௌனாக இருக்காம இருக்கும். முடிவாக தட்டிட்டு நீங்கள் இந்த சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி வெட்டிட்டு ஃபுட் ப்ரொசஸரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 3-4 times சுத்த விட்டிங்கன்னு சொன்னால் அது நல்லா க்ரம்பிள் மாதிரி வந்துடும். ஆக பவுடர் மாதிரி ஆக்காமல் ஒரு க்ரம்பிள் மாதிரி ஆக்கிட்டு அதை இந்த உருளைக்கிழங்கு இதோட கொட்டுங்க. கொட்டிட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு இந்த வெங்க குழச்சி வச்சுருக்க வெங்காயம் அதுகளோட நல்லா அப்படியே கோட் பண்ணுற மாதிரி பிசைங்க. எல்லாம் நல்லா உண்டு சேர்கிற மாதிரி பிசைஞ்ச பிறகு நீங்கள் அதை சின்ன சின்ன பவுல்ஸ், ஒரு அளவான பவுல்ஸ் மாதிரி உருட்டி இன்னும் ஒரு பவுலுக்குள்ள முட்டையை ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அடியுங்கோ. நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்கோ. பீட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்பும் அது ஒரு 1.5 cup தேவையான அளவுக்கு வேணும். அது கட்டாயம் இந்த கோட் பண்ணுற அளவுக்கு பிரெட் க்ரம் தேவை. போட்டு வச்சுக்கொள்ளுங்கோ. அதில் எல்லாம் வச்சுட்டு இப்போ சட்டிக்கில் எண்ணெயை ஊற்றி அதை கொதிக்க விடுங்கோ. அது கொதித்து வர்றதுக்குள்ள நீங்கள் உருட்டி வச்சுருக்கிற பவுல்ஸை கொஞ்சம் கையை வச்சு அழுத்தி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுங்கோ. எடுத்துட்டு முட்டையில் துவச்சிட்டு ஒரு ஃபோக்கை பயன்படுத்தி கொள்ளுங்கோ. முட்டையை துவச்சிட்டு அந்த ஃபோக்கால் எடுத்து அந்த பிரெட் க்ரம்புக்கில் போட்டுட்டு ஈரமில்லாத கையால் நீங்கள் அதை பிரட்டுங்க. ரஸ்கில் பிரட்டிட்டு எல்லாம் கோட் பண்ண பிறகு பிளேட்டில் ஒரு 5-6 அடுக்கி வைங்கோ. பிறகு திரும்ப அப்படியே ஃபுல்லாக நீங்கள் செய்து வைங்க. எண்ணெய் கொதிச்சிட்டுன்னு சொன்னால் செய்து வச்சுருக்கிறதுகளை போட்டுக்கொள்ளுங்கோ. எண்ணெய் கொதிச்ச நிலையில் இருக்கணும். அதுக்கு பிறகு அதை ஓரளவுக்கு நெருப்பை கொஞ்சமாக சாதுவாக குறைச்சிருங்கோ. எண்ணெய் பிறகு நீங்கள் கை வச்சு அதில் குறைக்கவோ கூட்டவோ கூடாது, ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒரே அளவில் கலராக வரும். இப்போ நீங்கள் பிரட்டி வச்சுருக்கிறதால ஒரு 5-6 போட்டு பொறிச்சு கொள்ளுங்க. பொறிச்சு வடிவாக ஒரு பேப்பர் டவலில் எண்ணெய் வடியை விட்டுட்டு இன்னும் ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்படியே எல்லாத்தையும் செய்யுங்க. செய்திங்கன்னு சொன்னால் செய்து எல்லாத்தையும் ஒரு வடிவாக பிளேட்டில் செட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கெச்சப்போட சாப்பிட கொடுக்கலாம். இல்லாட்டி அவங்க விரும்பின ஏதாவது சோஸோடையோ எண்ணத்தோடையோ நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம். டொமேட்டோ சோஸ் அல்லது கேச்சப் அப்படி மயனிஸ் கேச்சப்பும் இப்படி மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்றோட நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிள்ளைகளுக்கு இந்த முட்டையும் இதில் அடித்து சேர்த்துருக்குறோம், அதுவும் போகும். பிள்ளைகளுக்கு பிரெட் போட்டிருக்கிறோம், உருளைக்கிழங்கு இருக்குது, பிள்ளைகளுக்கு ஃபுல் ஃபில்லாக இருக்கும். இது சாப்பிட இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வடிவாக சாப்பிட்டு போவாங்க, இல்லாட்டி ஸ்கூலில் கொண்டு போய் கொடுக்கலையும் அவங்க சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் தட்டி உருட்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் காலையில் எடுத்து ஈஸியாகவே முட்டையில் துவச்சிட்டு ரஸ்கில் போட்டு டக்கண்டு பொறிச்சு கொடுத்துடலாம். இது செய்து வடிவாக நீங்கள் வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பொறிச்சிட்டு நீங்கள் வடிவாக கவர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியும் வைக்கலாம். இதை அப்போ இது இருக்கும் ஒரு 2-3 weeks இது இருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக பேக் பண்ணி வடிவாக வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா வடிவாக இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம். இல்லாட்டி ஏர் ஃப்ரையரில் பொறிச்சதை தூக்கி நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வச்சிங்கன்னு சொன்னாலே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறத அது ஃப்ரெஷ்ஷாக பொறிச்ச மாதிரியே வரும். நீங்கள் அதை கொடுத்து அனுப்பலாம். ஓசோ நீங்களும் வேலைக்கு போயிருக்கலாம், ஒரு ஸ்நாக்காவோ இதாவோ நீங்கள் கொண்டு போகலாம். இது உங்களுக்கும் ஒரு கலை சாப்பாடாக எடுக்கிறேன்னா எடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ஸ்நாக் தான் இப்போ சொல்லி தந்திருக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட மாநிலைக்கு தாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தினுடைய நாளின் தயாரிப்பு உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து விந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானொலியுடன் நியோ குரோச்சஸிலிருந்து நாம் இன் லோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ராச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: பாடுவோர் பாடலாம், அதை கேட்டு நீங்கள் ஆடலாம். ஜூலை மாதம் 25 நாள் கிழக்கு பிராந்திய நேரம் மாலை 6:30 மணிக்கு பழகலாம் வாங்கோ பேருமையுடன் படைக்கும் பாடுவோர் பாடலாம் 2.0. மேலதிக விவரங்களுக்கு www.palagalamvango.com என்ற இணையதளத்தினாலும்.
1: நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மீண்டும் பாவையர் உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாதா? இது வரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டதில்லையா நீங்க? சார் இவங்க தான் ஃபேமஸ் பாடகி சியாமலா கௌரி.

நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம் வழங்கும் உலக செய்திகள் மூன்று நிமிடங்களில் இதோ உங்களுக்காக. கனடாவில் ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக வடகிழக்கு அமெரிக்காவின் பல மாநிலங்களில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. நியூயார்க், மேசச்சூசட்ஸ் மற்றும் நியூ இங்கிலாந்து பகுதிகளில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஐரோப்பாவில் பல நாடுகள் கடுமையான வெப்ப அலை தொடர்கின்றது. அதே நேரத்தில் உலகின் பல பகுதிகளில் வறட்சி மற்றும் காட்டு தீ அபாயம் அதிகரித்துள்ளதாக காலநிலை ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஃபிஃபா உலகக்கோப்பை அரையிறுதியில் இங்கிலாந்தை வீழ்த்திய அர்ஜென்டினா வீரர்கள் போட்டிக்கு பிறகு பால்கலாந்த் ஃபேக்லண்ட் ஐலண்ட்ஸ் குறித்து அரசியல் வாசகம் கொண்ட பாதகையை காட்டியதால் சர்ச்சை எழுந்துள்ளது. இதுகுறித்து ஃபிஃபா விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்திருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அபுதாபியில் ஃபஹீட் ஐலண்ட் என்ற புதிய நலவாழ்வு நகர திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான வீடுகள், பசுமை வளாகங்கள் மற்றும் நவீன வசதிகளுடன் 2029 இந்த திட்டம் நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சோனி நிறுவனம் 2028 பிளே ஸ்டேஷன் விளையாட்டு டிஸ்க் உற்பத்தியை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து டோன்ட் கில் த டிஸ்க் என்ற மனுவில் 3.2 லட்சத்திற்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளனர். எகிப்தைச் சேர்ந்த 21 வயதான அலி வெஸ்லாம் ஒரே நாளில் 2 கின்னஸ் உலக சாதனைகளை படைத்திருக்கின்றார். மிக தொலைவில் ஷாக் ஷாட் மற்றும் பின்னோக்கி பாஸ்கெட் பால் ஷாட் அடித்ததன் மூலம் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றார். சூரியனில் உருவான மிகப்பெரிய கொரோனல் ஹோல் காரணமாக வரும் நாட்களில் பூமியை நோக்கி அதிவேக சூரிய காற்று வீசக்கூடும் என்று வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில பகுதிகளில் அரோரா நதர்ன் லைட்ஸ் தென்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஒரு மாத கால பரப்பரப்பான போட்டிகளுக்கு பிறகு 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை நிறைவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 48 அணிகள் பங்கேற்ற முதல் உலகக்கோப்பையில் நாளைய நாள் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் போட்டியிடுகின்றன. விளையாட்டு உலகம் முழுமையாக டிஜிட்டல் தளத்திற்கு நகரும் நிலையில் பிசிக்கல் கேம் டிஸ்கை பாதுகாக்க உலகம் முழுவதும் விளையாட்டு ரசிகர்கள் குரல் கொடுக்க தொடங்கியிருக்கின்றார்கள். சரி, இணையர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதுக்குரிய தகவல்கள் மற்றும் விசேட உலக செய்திகளுடன் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள். பாடுவோர் பாடலாம், அதை கேட்டு நீங்கள் ஆடலாம். ஜூலை மாதம் 25 கிழக்கு பிராந்திய நேரம் மாலை 6:30 பழகலாம் வாங்கோ பெருமையுடன் படைக்கும் பாடுவோர் பாடலாம் 2.0. மேலதிக விவரங்களுக்கு www.பழகலாம்வாங்கோ.com என்ற இணையதளத்தினாலும்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது முதல் டீ கடை சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். மற்றும் ஒரு அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. திங்கள் முதல் வெள்ளி வரை வார நாட்களில் பசிபிக் நேரம் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு வர காத்திருக்கின்றது டீ கடை. இதோ உங்கள் எங்கள் அன்பின் VMS ராம்குமாரின் கைவண்ணத்தில் டீ கடை உங்களுக்காக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகீக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர் பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன?
1: ராயபுரமா?
2: ஆமா.
0: இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
3: கவுடமணி செந்திலே
1: சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க.
0: இந்த லௌகீக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல்,
1: கரெக்டா சொல்றாரு,
0: சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் எனும் இந்த பழம் கிடைக்கும்.
3: என்ன
0: சலசலப்பு? எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து

0: என்ன வயலு, ஒரு எட்டு நாள் பீடி கொடுத்தா தம்பி.
1: என்ன பீடி?
0: பூமார்க்கு பீடி கொடு. இந்த ஆருக்கு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வயலு. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான்.
1: நாளை கழிச்சு?
0: நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன், அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு.
1: வகுத்த
0: கலக்குது குடு, கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும். நாங்களா வர்றோம்?
2: என்ன பாத்துக்கிட்டே இருக்க?
0: எது
2: என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க?
0: சில்லற காசு போப்பா, நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டு நாள் கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமா? சில்லற காசு
2: காசு இல்லாம என்னத்துக்கு கிடைக்க வேற? தோல்ல தூங்குவேன்.
0: திரும்பி
2: பாக்கலாம், ஓடு.

0: வீட்டில் டீயை குடிச்சிட்டு கொள்ளைக்கு போகலான்னா ஒருத்தனையும் காணா.
1: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, மந்தைக்கு போகணும். எவனாவது கிடைச்சானா ஓசியில டீ சாப்பிட்டு போன மாதிரி தான் எவனையும் காணுமே.
0: சரி, இன்னைக்கு நம்ம காசுலாம் டீயை குடிக்கிற போல இருக்கு.
1: மாட்டீங்களா கோவிந்தா?
0: என்ன பாவல சூடா போட்டுருக்க?
2: முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும்.
1: சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும்.
0: கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்க.
1: ஆமா கோவிந்தா,
0: கெட்ட பையன், சூடாவே போட்டு பழகிட்டான்.
3: காலையில வாங்கிட்டிய, ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்க இல்லையா? இது நியாயமாயா? இந்த எழுபட்டு போய் மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்காரங்க ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா? பாருடா பாரு பாருடா, காஞ்சி கறி ஆயிடுச்சு. ஏண்டா பட்டைய ராமத்தையும் போட்டு ஆறு ஆட்டையும் போட வந்தீங்க? உங்களை விட மாட்டேன்டா.

0: சிச்சுமனே.
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சவித்துமா இருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்க.
1: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
1: எனக்கா?
0: உனக்கு தான்.
1: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்?

0: ஏய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, ஏய் வேணு.
1: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல.
0: பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
1: உன தெரியுதா யாருன்னு? ஏய்
2: பிச்சுமணி,
0: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை.
1: அத இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி சரி சரி, பயப்படாத நீ.
0: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
3: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
0: பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
1: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
0: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப்.
1: சரி,
3: இது நல்ல விஷயம் தானே?
0: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
3: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
0: எது எது
3: பிச்சு, வாயை தரடா.
0: என்னது?
3: சக்கரை.
0: இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறலாம், ஒன்னி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது.
3: நல்ல வேலை கடிச்சு போணும்.
0: பேக் பேக் பேக். ஏய் வாடிங்க. என்னடி லுக்கு வர்ற? என்ன லுக்கு வர்ற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ யாய் வேணு கச்சு.
3: அது விடுங்கடா.
1: அடே பாறே,
3: ஊக்கி போட்டு போற அவ பொறுக்கிண்டு.
4: சார் டைம் ஆச்சு.
0: ஏன் டைம் வொர்க் அவுட் ஆச்சுடா? போடா போடா.
4: ஏய் யார பாத்து?
0: அப்படி சொல்ல, அப்படி சொல்ல, என்ன செய்வே? என்ன செய்வே? தனியாள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சினா நாலு பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்ட், போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏய் துணி ஏங்கட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்ன கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pichu.com க்கு மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. டேய் எர்ரா வட்டியா எர்ரா, எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாய்ப்பு பண்ணு.

0: என்னடா
1: அங்க பாருங்கண்ணே,
0: உட்காந்துருக்கா? என்னப்பா
1: எப்படியா உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்சலியுமே உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா.
0: என்னது
1: நெருடுது?
0: சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற?
1: ஒரு அஞ்சு நிமிஷம் இவனுக்கு சைக்கிஷமா நீங்க உட்காரணும்.
0: அறிவிக்கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு, இதான் வேலையாடா?
1: வேலை கிடக்குது வேலை, நம்ம கவுறது என்ன வருது?
0: இப்ப நான் உட்காரணும், உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம்.
1: ஆமாண்ணே
0: விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன். மேல
2: நம்மளுக்கு
1: கால் போடுங்க.
3: டேய் டீ கேன்சல்,

சரி, நான் செவனேந்தரனா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரடிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். டேய், என் கையில் தான். அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மாப்பா, சரிங்களா? சரிங்க அம்மா.

0: கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டியாபுரம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க.
1: கையெடுங்க.
0: ஏ சைக்கிள் போறீங்களா?
1: என்ன பயம்? இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா?
0: ஹிஸ்டரி என்ன வரலாறு தானே? இந்த அரண்மனையில் இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால் ஓடிட்டானுங்களாம். இப்போ யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனால் உள்ளே இருக்கிற மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள.
1: சரி வா போகலாம்.
0: உள்ள வெளியே மாப்பிள்ள ஆளு எல்லாம் சத்து கிடக்குமா?
1: எருமை முருகேஷ்.
0: எருமையா?
1: அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா?
0: ஏதோ பேய் இருக்கின்றானுங்க,
1: பைத்தியக்காரங்க,
0: பிசாசு இருக்கின்றானுங்க,
1: பயந்தா குழி.
0: அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல, கோபால் அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா? ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சானா? அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானோ? ஏன் மாப்பிள்ள, இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா, மாப்பிள்ள, மாப்பிள்ள, மாப்பு பச்சு இது தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போனுவேன், நான் என்ன செய்வேன்? அது கோபாலு என்னை கூட்டிட்டு போனா எங்கட இருக்க? கோபாலு, கோபாலு, ஆமா.

0: சீக்கிரமா வந்துடா.
1: சரிக்கா.
2: என்ன மாப்பிள்ள, மாமனை கண்டுக்காம போற? எங்க வர?
1: டீ வாங்க.
2: நாங்க என்ன சாரா கடையடா போட்டிருக்கோம், நாங்களும் டீ கடை தானடா போட்டிருக்கோம்.
1: எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு.
3: என்னது நல்ல கடையா? டேய், எங்களை விட நல்ல கடை இந்தியா, இங்கிலாந்து, ஈராக்கு போனாலும் கிடைக்காதுரா. வந்து வாங்கிட்டு போடா. ஏன் ரப்பரு?

0: அங்கன்னா ஓடியா போயிடுவான். அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பங்கு பங்கு அங்க பாரு பங்கு.
1: அட பாவிகளா, நான் போட்ட டீ நாய்க்கா.
2: என்னடா பண்ற நாய்க்கட உத்தர, நாய்க்க
1: அடி அடி நல்ல அடி.
2: நாய் செத்து போச்சுன்னா யாரா பொறுப்பு?
1: அதான.

0: சிகரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

mangotree.online இலங்கை மற்றும் இந்திய நாட்டின் பிரத்யேக உணவு வகைகளை உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வந்து விநியோகிக்கிறார்கள் mangotree.online. நீங்கள் ஆர்டர் செய்யும் உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்கள் மிகுந்த தரத்தோடு மிக குறைந்த விலையில் உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வரப்படுகிறது. mangotree.online-இல் நீங்கள் வாங்கும் பொருட்களின் மதிப்பில் ஒரு பகுதி இலங்கை, இந்தியா மற்றும் அமெரிக்காவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இம்மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்திற்காக செலவிடப்படுவது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.mangotree.online என்ற இணையதளத்தையோ, முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் mangotree.online-ஐயோ நாடவும். இலங்கை மற்றும் இந்தியாவின் பிரத்யேக உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்களை இல்லத்தில் இருந்தபடியே mangotree.online-இல் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
2: அகர முதல எழுத்தில்

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வழி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கன் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சறுக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும்பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜிஇ போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்தார்.

இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலம் தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று துங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை ஈகை

என்பது வேறு, கொடை என்பது வேறு. வலியார்க்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாணர்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அளி. அளி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அளி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவனிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து வரும் இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறைகள் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து 79 டாலராக இருந்த நிறுவனத்தின் பங்கு 17 டாலராக சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்.
இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சி அடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்தி கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டதிட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால். சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு
அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அகுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குறள். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தை கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும்.
மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: உங்க வேலை என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் கிரௌட எங்க அண்ட விடாதீங்க, அது எனக்கு சேராது.
2: குறுக்க விழுந்து குறுக்கல் போறதுல போறா போல வீட்டுக்கு ஆட்டை போறது கால தேர்றது பாரு நம்ம
3: வீட்டுக்கு.
1: அவன் தான் வளைஞ்சின்னு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் இன்னும் இன்னும் இன்னும் அதுக்கு உதவி கிடைக்கிறான். இந்த பாரு டயர்ல போய் விழுணும், தெரியுதா உனக்கு? போடா
3: அவே பண்ணது அவே பண்ணது.
1: என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான்? ஒருவேளை காக்கா வலிப்பா இருக்குமோ?
2: போய் சமாளிப்போம். ஆமாண்ணே, இவனை விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் மூணு பேர் வெறுங்க நக்கணும். வாங்கண்ணே.
1: அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா?
2: நான் அடிச்சு கொல்ல பார்த்தேன். பையன் ஓடி ஓட பாத்துட்டு பத்து அடிக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டேன்.
1: நீ அடிச்சு அடிக்கல, பத்து அடி தாண்டி போய் வந்திருக்கான்.
2: எங்க சத்தியமா நான் அடிக்கலங்க?
1: என்னடா அடிக்கலன்னு கிட்ட இருக்க? நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆகி போய் விழுந்ததை பார்த்து பதறி போய் தான் ஓடிறேன். பாவ ரத்த குட்டு குட்டு குட்டுது. அந்த பிள்ளை புலப்பான பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. அடிச்சு தூக்க, நீ சேதாரமாயி போச்சு. மரியாதையா செய்கூலிய கொடு.
2: செய்கூலியெல்லாம் தர முடியாதுங்க.
1: அப்ப எங்க கை காசு 25,000 போட்டு செலவு பண்ண சொல்றேன். நீங்க
2: யோ, இதுக்கு 25,000 செலவு ஆகும் உனக்கு எப்படியா தெரியும்? 25,000 பத்தாது, 45,000 வேணும்.
1: நானாச்சு 25,000 கேட்டேன், இவன் 45,000 அவனு கேக்குறான்.
2: ஏங்க நீங்க ஏன்ட்ட 25,000 இவருக்கு எப்படி தெரியும்?
1: என்ன சொல்லி அனுப்புறதாண்டா?
2: யாரு சொல்லி?
1: டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஒழுங்கா பீச கொடு.
2: நான் அடிக்கவே இல்லங்கிறேன்.
1: அடிக்கல அடிக்கல, நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு அடிச்சு புடுங்க வேண்டியிருக்கா.
2: இதோட நிறுத்திக்கணும். கடைப்பக்கெல்லாம் வந்துடக்கூடாது. என்ன
1: அங்க வரமாட்டோம், நீ அடிக்கடி கிட்ட வரணும்.
2: எதுக்கு? அடுத்த தடவை வண்டி முன்னாடி விழுந்து எங்க நகை கடையை எழுதி வாங்கறதுக்கா? போடா.
1: எது
2: போயா?
1: அது போ. இவனை பாலோ பண்ணுங்க. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நகை கடையை எழுதி வாங்கலாம்டா. இவன் ஒருத்தம் போதும் வாங்க போயும்.
4: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, welcomes you all for the next webinar series, Part 2 on Menstrual Cycle for Women's Health. This webinar series is going to happen on July 26th, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Time. This webinar is going to focus on common menstrual problems and how to manage them through Siddha system of medicine. This webinar also address menstrual cycle related challenges, focus on lifestyle adjustments, pain management and understanding your body's unique needs. Don't miss this wonderful webinar on women's health, particularly on menstrual cycle. Save the date, July 26th, Sunday, 10:30 Eastern Standard Time and 8 p.m. Indian Time. Thank you. Have a great day.
5: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: பாட்டாவே படிச்சிட்டியா? பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?
0: ஓ,

தமிழ் தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலங்காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோடர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோடர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஏகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோடர் தமிழரசன் அவர்கள் சொல்லுவது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதும் அல்ல. மக்களை அணி திரட்டி அதிகாரம் மாற்றத்தை உருவாக்குவது நமது அரசியல் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை வருகிற செப்டம்பர் 1, 2018 அவர் நினைவு நாளில் நாம் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகிறோம். மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு முன்வந்திருக்கிறது என்ற பெரும் முயற்சியில் இந்த குறுந்தகட்டை, இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இசையாய் இசையரசு ஸ்ரீபன்ராஜ், குரலாய் வெற்றி, எழுத்தாய் எழில் அமுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.

0: அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம்?
1: பெரியார் காரணம்.
0: அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு